0: ഇനി ഒരു തമിഴ് കവിതയാണ്. ഈ കവിത ചൊല്ലുന്നത് നൈല മുഹമ്മദ്.
1: കവിങ്കർ ഇളമേ അവർകൾ എഴുതിയ തമിഴനായി വാഴ്വും തമിഴ്ക്കായി വാഴ്വും എന്ന കവിതയും വരികൾ. തമിഴ് താൻ എങ്കിൽ തായ്മൊഴി, തമിഴ് എനിക്ക് ഇതുവേ ഉയർമൊഴി. അലൈ മികുന്തവരുമായി വന്നേ അവധിയുറ്റ നാളിലും ஐயமிட்டே எண்ணுகின்ற அறிவு சொல்லும் தமிழ்மொழி. பொது கையிலே பிறந்து முச்சங்க சபையிலே வளர்ந்து கம்பன் கவியிலே மலர்ந்து வையகத்தே இணையில்லா செம்மொழியே உந்தன் பிறவு கண்டு புறம் முதுகு காட்டி ஓடிப்போனான். இன்றோ இங்கு இவன் தமிழஞ்சென்பதே மறந்து போனான். முகசு கொட்டி உன்னை கண் விழிக்கு செய்வதா இல்லை உன் இடம் மண்மோடி போன பின்பம் விழுதிறக்கு சொல்வதா? தமிழுக்காயொரு குரல் குஞ்சம் செவிமடத்திடு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று உன் குடிமக்கள் வாழ்ந்த பெருமையே நீ மறவாயோ? கொடிக்காய் கொடி முல்லைக்காய் தன் தேரையே தானம் தந்த பாரியே நீ மறவாயோ? லட்சிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று ஈசரிடம் வாதிட்டு முச்சங்கத்தின் முப்பெரும் புலவர்ண கீரை நீ அறியாமல் பூனாயோ? ஈ ரெண்டடி ஏழு சீருகள் உலக புதுமகையாம் திருக்குறள் இயல்பிய